அருளாட்டமன்றம் சுனிலயம் சுவாரணம் சுன் லவான் சாங்யாங் குரு ரேக்கு சாரஸ்வாதி காவிசுவாரு ஓப்பான் வாணி கமுஞ்சரகன் வங் சாம்புன் சிது கம்முருங்கா சிந்தியு Kau isuari murti tansah kamu ngelpunang tadu jari cik.